சதகம் சீர்த்த சியலு அகுசல்களின் துருவே நிதர குசலையே எதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கனியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாயே.